ஹத்தி வெட்டுநாட்ட எலி வெந்தி ஏறின்னி தாமத் அப்பி கருகா பூதே.

ஆத்தி வெட்டுநாட்டு எலி வெந்தி ஏறின்னே தாமத் அப்பி கருகா புதே.